以色列，我哋话希望之内一旦进入了撒利亨，你可能是要进入撒利亨。我讲句话是：爸爸纳瓦威，爸爸纳瓦威，苏格达曼尼卡拉索杰，那么当你看到瓦西罗，爸爸尼杰亚希亚，伊布沙拉夫丁，伊布努瑞，伊布哈桑，伊布哈桑，伊布穆罕默德。ابن جمعة ابن حذان أبو زكريا النووي الدمشقي. نجيب بني سنتاتيوان إجرا. نيمو سنتيرو ليكجي. أقوم نجيب ليكجي لي إجرا. ونام نجيب بني سنتاتيوان. نقدر نقول سنتاتيوان أتى نقاتيوان نو ليكجي ليه. نيمو سنتيرو ليكجي إنا إبنو أتيبي إبنو سكوسي.Fake him on the same thing, the Kyoto Mammy, Subasa, one of the Barika Poja. The one to the Mamma, we have the Sayo Fessi, Koda, Babayi Walana, Ekamawa, Ayolana, Ozab, Awatsuanja, Pa, Alai Yahoo, a Paiko, a Tio Bonita, Yagawa, I want money to feel it.Mon outil à moi, bicycle, le tout qui prend un bicycle. Mon chevaux, là, il est calé. Et nous, on va te bicycle, télé, à être en commun, si, et nous, Kenyo, si nous, on est d'accord avec bicycle. Nous, on va prendre un petit à moi, on va faire un fond. On a les chidmots de l'islam ou les musulmans. Avant, si c'est le beau, on a au bout, mais c'est ailleurs. Ce jour, on a un moment, et c'est à titre de cas.Baba ni mu'allafat. Wa ni awa mu'allafat utopo. Oto ni baba. Entonsewe. Yopo ya nturu. Umu baba na wawiti yese tira yi.